0: புறாபா பண்ணல ஒன்னாமா இல்லையா நவுழே நான் வாங்க போய் வாத்துமா மேனாக பேனா அல்லா இருக்கும் டாத்தா ஏக்கா பாத்திர நிறைக்கினா அக்கன்யத்தா அமத்தில அவக்க ஏங்கிற ஏன் புள்ளுவா அங்க பாப்புனாமா நொக்கர் கொய்க்கணாமா எமிக் பே நானா அக்கா பாத்திர நான் மேனாப்பா நீங்க தேவங்க அவக்க நுங்கானே இறங்க கியங் புனா நுங்குலாங்க டாக்டர் அவக்க ஹெல்த் ஒர்க்கா காப்பாத்திர நியத் மிரிக்கினா அக்கன்யத்த கோவிட் அவக்க RSV அதுவாப்பா நமக்குனாமா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கேம்ப்ரா
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர்
2: பெரோமா ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீ பிரஷர் டெஸ்டிங் ரிகோர்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் கம்ப்ளீட் கன்வர்ஷன்ஸ் கிளீன் அவுட்ஸ் நியூ ரேடியேட்டர்ஸ் கால் பேசல் ரோ டுடே ஆன் 89843160 தட்ஸ் 89843160 ஆர் விசிட் தெம் அட் 49 பெரோமா ரோட் இன் பெரோமா பெரோமா ரேடியேட்டர் சர்வீஸ் is a proud sponsor of Tiba Radio.
3: Hi, this is Roy. I'm from Horse Creek WA and you're listening to Tiba Radio.